0: பலருக்கு மோரி சுவாமி நீருடை காணுச்சுண்டு மத்திய வயஸ்குணம் கம்புனமுருகி திரவியமாஜிஞ்சுடம் காலியுண்டு மோதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இது லேதனி ஆரட்டிஞ்சு காலமந்தையூரக கடப்ப நேர காலமந்தையு ஊரக கடப்ப நேர வியம்புகாகும்ப காலம்பு நீகத்தி கழுப்பு சுண்டின நீக்கு சார்த்தகம்பா ప్రేమస్వరూపుడైన విద్యార్థులారా విద్యార్థినులారా
1: ఎంబాడిమెంట్స్ ఆఫ్ లవ్ బాయ్స్ అండ్ గర్ల్స్
0: తిరేదని ఆరటించు కాలమంతయు ఊరక గడపనేలా కాలమంతయు ఊరక గడప

லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம்பு மிருங்க போடு.